0: அஞ்சோ போயிலும் ஹைச்சா ஓகே ஜரங்கத்தக்கும் ஜெர்சோக்கும் சர்ட் வார்த்தக்கம் பரக்கேன் சீனியா ஆ
1: ஜலன்சில பாபா குருமேல சமன் அவுக்கா உக்கேலம் கரலி என் குவாய் ஆ